0: work from home, high salary, ஒரு மொட்டக்கிளிக்கிலோ, அடி போடி.
1: குடுங்கி!
2: அக்ஞாத லிங்குகளில் கிளிக் செய்யருது. RBI பரையுன்னு.
3: அறிவு நேடு ஜாகிரத புலர்த்து.
4: பூமுகப்படியில் நின்னையும் காத்து. ஈ சித்திரத்திலே கானமானு அடுத்தது. வரிகள் எழுதியது விச்சு திருமல, ஈணம் பகர்ந்தது இளையராஜா.

0: பிரசித்தும் உலக்ஷய கிருதம் தானம் பிரபஷ்யத்விர் ஜனார்தனா.
1: Thank you.

நானீத கைதொழும் நன்றதாதை நிற்கவும் ஞானீத கைதொழும் நன்றதாதை இக்காவிரமெருவன் காவிரம்.

திங்கள் வாழும் சேத்ரவாலன் சதாதை நிற்கவும் ஞானீதா கைதொழும் தன் சதாதை தீயம்மகாட பூரம் தன்னில் வாழும்.